0: கஜா பபலா
1: சைபால்
0: நடுவுல காமரா
1: சைபால்
0: வரத புள்ளா
1: சைபால்
2: 80 சமச்சிரால்கா மீ ஆரோக்கியானிக்கு ஸ்ரீ அபிலாஷி சைபால்